0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலில் எவரணி, தேவாமிரத வர்ஷினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Uma Subramaniam. She begins with Evarani in Rag Devamrita Varshini, set to Aditaal, a composition by Thyagarajar.

0: அடுத்து ஞான சபையில் ராகம் சாரங்கா, மிஸ்டர் சாப்புதாளம், பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல்.
1: யூ கேன் நவ் லிசன் டு ஞான சபையில் இன் ராக் சாரங்கா செட் டு மிஸ்டர் சாப்புதாளம், அ காம்போசிஷன் பை பெரியசாமி தூரன்.

0: அடுத்து உன்னை துதிக்க அருள்தா, ராகம் குந்தல வராளி, ஆதிதாளம் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் உன்னை துதிக்க அருள்தா என் ரா குந்தல வராளி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை பாபநாசம் சிவன்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து தர்மசம்வர்தினி, மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ரூபகதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Uma Subramaniam. She is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Thiruvadai Marudur S. Radhakrishnan. She continues her vocal recital with Dharma Samvardhini in Rag Madhyamavati set to Rupakam Tal, a composition by Muthuswami Dikshitar.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக பருளென்ன மாட்ட காப்பிராகத்தில் அமைந்த ஜாவளி தர்மபுரி சுப்பராயர் இயற்றியது ரூபகதாளம்.
1: உமா சுப்பிரமணியம் கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் பருளென்ன மாட்ட அஜாவளி இன் ரா காப்பி செட்டு ரூபகம் தாள் அ காம்போசிஷன் பை தர்மபுரி சுப்பராயர்.

0: நிகழ்ச்சியில் நீங்கள் இதுவரை கேட்டது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Uma Subramaniam. She was accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Thiruvidai Marudur S. Radhakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: நவ் லிசன் டு வாஞ்சத்தோனு எமுத்தைய பாகவதார் கிருதி என்றா கண்ணரஞ்சனி செட்டு ஆதித்தாள திஸ்ரகதி
1: தருவாத வாஞ்சத்தோனு கண்ணரஞ்சனி ராகம் ஆதித்தாள திஸ்ரகதி முத்தைய பாகவதார் கிருதி வெண்டாரு.

0: ராகம் 24/7 எனி டைம் இண்டியன் மியூசிக். இன் டுடேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம் யூ ஹாவ் என்ஜாய்ட் சாக்ஸோஃபோன் ரிசைட்டல் பை ஸ்ரீ நெடுமானூரி நடராஜா, சப்போர்ட்டட் ஆன் ஸ்பெஷல் டோலு பை ஸ்ரீ என் ஆஞ்சநேயிலு. திஸ் ப்ரோக்ராம் கேம் டு யூ ஃப்ரம் தி ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ விஜயவாடா ஃபார் ராகம் 24/7 எனி டைம் இண்டியன் மியூசிக்.
1: మీరు ఇంతవరకు కర్ణాటక సంగీతం కార్యక్రమంలో శ్రీ నిడమానూరి నటరాజ గారి సాక్సోఫోన్ విన్నారు. శ్రీ ఎన్ ఆంజనేయులు ప్రత్యేక డోలుపై సహకారం అందించారు. నిరంతర భారతీయ సంగీత స్రవంతి రాగం ఛానల్లో ప్రసారమైన ఈ కార్యక్రమం ఆకాశవాణి విజయవాడ కేంద్రం సమర్పణ.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் என் நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச்சில் உங்களுக்காக. லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சொந்த சாகித்யம் தேவ மனோகரி ராகத்தில் அமைந்த வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a violin recital by Lalgudi Vijayalakshmi. She is accompanied on the Mridangam by Ramayya Vittal and on the Gattam by Vaikam R. Gopalakrishnan. She begins with a Varnam, her own composition, in Rag Deva Manohari set to Aditaal.

0: லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் வழங்கியுள்ள வயலின் இசையில் அடுத்து ஈசப் ஆகிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் ஈசப் ஆகிமாம் என்றாக் யானி செற்று ரூபகம் தாள காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இந்திய இசையை வழங்கி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது. ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், தொடர்ந்து கன்னட கவுள ராகத்தில் அமைந்த ஓர ஜூப்பு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: This is Ram 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a violin recital by Lalgudi Vijayalakshmi. She is accompanied on the mridangam by Ramaya Vittal and on the gattam by Vaikam R. Golakrishnan. She continues with Ora Jupu in Ra Kannada Gaulai, set to Aditaal, a composition by Thyagarajar.

0: கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா, ராமசாமி சிவன் பாடல், பேகடா ராகம், மிஸ்டர் சாப்பு தாளம்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா இன் ராக் பேகடா செட் டு மிஸ்டர் சாப்பு, அ காம்போசிஷன் பை ராமசாமி சிவன்.

0: வயலி இசையில் நிறைவாக விஜயவந்தி ராகத்தில் நானா. லால்குடி ஜி ஜெயமன் ஏற்றியது ஆதித்தாளம்.
1: லால்குடி விஜயலட்சுமி கன்க்ளூட்ஸ் ஹர் வயலின் ரிசைட்டல் வித் தில்லானா, அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன் இன் ராக் விஜயவந்தி செட் டு ஆதித்தாள்.

0: ராகம் டிடிஎச் இது 4 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. எந்நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச் உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a violin recite by Lalgudi Vijayalakshmi. She was accompanied on the Mirdangam by Ramaiah Vittal and on the Gattam by Vaikam R. Gopalakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திஸ் இஸ் ராகம் 24/7 an exclusive Indian classical music channel.

இனி நீதயராதா தியாகராஜர் கீர்த்தனை வசந்த பைரவி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு நீதயராதா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் வசந்த பைரவி செட்டுத்தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை. திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a நாகஸ்வரம் recital by பந்தநல்லூர் ஸ்ரீ பி வி காளிதாஸ். இனி நீத்து சரணமுல்லே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ர சாப்பு தாளம். Listen now to Neetu Charanamule, composed by Saint Tyagaraja, in Raag Simmendra Madhyamam, set to Misra Chapu Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை பந்தநல்லூர் ஸ்ரீ பி வி காளிதாஸ். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel.